0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரூ 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK செந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண் ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: பிராம்ப்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21-ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4-ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்ப்டன், 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 4161-0462.
5: குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி நெறி வலுவாத அரசு மக்களை காக்கும் கடவுளாக கருதப்படும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ,
1: 9 3 9 3 பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 6477136049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: சுவையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-416-700-2222-j.ca.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155.
9: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பிக்கலாம் இப்பொழுதுங்களோடு அடுத்த நேர் வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு. அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை ஸ்ரீ ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷால் இணைந்து பாடியிருந்தார்கள். சிறப்பான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இந்த காலை பொழுதிலே. அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
1: காலை வணக்கம். நான் சுதா. எப்படி
0: நலமாக இருக்கின்றேன் சுதா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கோம். எனக்கு வந்து செந்தமிழ் பாட்டு படத்து வந்து அடி ஹோமாதா அந்த பாடுவோம்.
0: கண்டிப்பா வரப்போன்றது பாடல். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.

0: தமிழ தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: சன் அம்மா. சன்
0: இனிய வணக்கம். ஷான் சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: சிலங்க ஒளியில வான் போல வண்ணம் கொண்டாந்து அந்த பாடம்மா.
0: கண்ணன் கிருஷ்ணரை பிடிக்குமா உங்களுக்கு?
1: இல்ல, எனக்கு முருகனா தான் பிடிக்கும். ஆனா இது நல்ல பாட்டு, அதுக்கு அர்த்தம்.
0: சரி சரி, மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா, உங்க நன்றி.

0: இப்பொழுது 6:48 சலங்கையொலி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி எஸ்பிஐ ஷைலஜா இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனி காலை வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
0: நலமாக இருக்கின்றேன் பிரேமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கேன் ஜோதி, நன்றி. உங்களுக்கு நல்ல காலை தொடங்கி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்ல பாடல்கள் கேட்டுண்டே இன்னைக்கு இந்த நாள்
0: எல்லாருமே ஒவ்வொரு நேயர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அற்புதமான பாடல்களை
1: கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
0: எல்லாம் வரத்தானே வேணும்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு பேசுவது கிளியான்னு ஒரு பாட்டு இருக்கு பணத்தோட்டம் படத்துல, ஜோதி நீங்கள் கிளியா பேசுவீர்கள், அந்த பாட்டு வைங்கோ.
0: அந்த அளவுக்கு இன்னும் வேற இல்ல, வாய்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும்.
1: அப்படியா? சரி,
0: சொல்லுங்க. நன்றி பிரேமா, உங்களுக்கு
1: சந்திப்போம் ஜோதி. வணக்கம்
0: வணக்கம். ஆமா.

0: நேயர்களை இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. பணத்தோட்டம் திரைப்படத்தில் நிட்டி எம் சவுந்தரராஜனோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி. கோதாஸ் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கோதாஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமா மச்சமா இருக்கிறோம்.
0: நல்லது,
1: சொல்லுங்க. காலையில நல்ல பாடல்களை கேட்டா உற்சாகம் கூட வரந்தானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா, சொல்லுங்க இன்னும் பாடல் வேண்டும்.
1: எனக்கு செங்கோட்டை படத்துல பூமியே பூமியே பூமலை நான் தூவா அந்த பாடல் கேட்போம்.
0: அருமையான ஒரு பாடல், மிக்க நன்றி உங்க வரைக்கைக்கு.
1: நன்றி ஜோதி, நன்றி,
0: வணக்கம், வணக்கம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay, no problem undichinam
2: bar kalamu closing that adikira
4: nadi the customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155, 416-268-0155.
3: Last minute le closing cheyda Pradhi Selvathukku thanks.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:01. 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாக்கும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்பட உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கக்கூடும் என பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார். வெனிசுலாவில் செயல்படும் பயங்கர குற்ற கும்பல் தலைவரான குரேரோ ஃபிளோரஸ் அமெரிக்க ராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: விழா தமிழ் எச்டியின் விடியல்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு மனதின் ராகங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 8 மணி வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து கவியரங்களை இணைந்து சிறப்பிக்க போறீங்க. உங்களுக்கு பிடித்த தலைப்பில் தான் கவி வழங்க போன்றீர்கள். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கலாம். இன்றைய தினம் பெரியவர்களுக்கான அதிகாரம் என்னவாக இருக்கும் என்று யோசிப்பீங்க. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் அதிகாரம் 33 கொல்லாமை என்ற அதிகாரத்தை நாங்கள் தெரிவு செய்து இருக்கின்றோம். கொல்லாமை என்ற அதிகாரத்திலே நீங்க அந்த அதிகாரம் குறித்து பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம். அதே நேரம் குரல் பாக்கள் தெரிந்தா கூட நீங்க இணைத்து கொள்ளலாம். மற்ற உயிர்களிடம் பிற உயிர்களிடம் காட்டும் கருணை, அகிம்சை சிந்தனை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் என்பது குறித்து நீங்க பேச போறீங்க. குரல் பாக்கள் கூறாது விட்டாலும் பரவாயில்ல, நீங்க பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். குரல் பாக்கள் தெரிந்தா அதையும் இணைத்துக் கொள்ளலாம். பிற உயிர்களிடம் காட்டுகின்ற கருணையும் அகிம்சையான அந்த சிந்தனையும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானவை என்பது குறித்து பேச போன்றீர்கள். தொடர்ந்து வருகின்ற பாடலை ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் இணைந்து பாடியிருக்கின்றார்கள்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
3: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா. ஒரு அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி, காசி நான் அழைக்கிறேன்.
3: இனிய காலை வணக்கம் காசி. சொல்லுங்க, பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
4: இல்லை, சரஸ்வதி சோகம் படத்திலிருந்து தெய்வம் இருப்பது என்று. தெய்வம் என்றது என்னோட பேரன் பேத்தி அவர்தான். அதை நாங்கள் அனுப்பி போட்டு நாங்கள் இங்கிருந்து நாங்கள் அதான் அந்த சுகத்தை நாங்கள் 50 வருஷமா அனுபவித்துக் கொண்டிருக்கோம்.
3: பாடல் வருகின்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
4: நன்றி அம்மா.
3: நன்றி, வணக்கம். டி எம் சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: நேரம் இப்பொழுது 7:21 ஹரிகரன் பாடிய பாடல் கேட்டீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்கள் தொடர்ந்து 8 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது ஒலித்த அந்த பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம்
0: தீபன். இனிய வணக்கம் தீபன், எப்படி இருக்கிறீங்கள்?
1: நீங்க?
0: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: மிக்க
0: நன்றி தீபன் உங்களுக்கு.
1: தேங்க்யூ.

0: நேரம் இப்பொழுது 7:26 நிமிடம். ஒலித்த அந்த பாடல் வைரமுத்து அவர்களின் வரிகளிலே பிரிய சகை திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் பாடிய பாடலாக ஒலித்தது. உங்களுக்கு பிடித்த பாடலோடு 8 வரைக்கும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD

நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு. சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல், அந்த பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து ஒலித்ததியா ரஹ்மான் பாடலுக்கு இசையமைத்திருந்தார். நேரம் இப்பொழுது 7:32 8 மணிக்கு நவரச கவியரங்கம் இடம்பெற இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்காக ஒரு குட்டி கதை.

அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு பொறுமையும் நற்பண்பும். ஒரு ஊரிலே தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழை பெய்யவே இல்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினார்கள். நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கூடி வந்தார்கள். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்கிறோம். சிறுவர்கள் குழந்தைகள் என்ன செய்வார்கள்? நீங்கள் தான் ஏதாவது உதவி புரிய வேண்டும் என்று வேண்டினார்கள். இரக்க உள்ளம் படைத்த அந்த பெரியவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து எடுத்து செல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய பெரியவர் தன் வேலைக்காரனை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள், ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். வேலைக்காரனும் அப்படியே ஆகட்டும் ஐயா என்று கூறினார். வேலைக்காரன் அனைவருக்கும் ரொட்டி வாங்கி கொண்டு வந்து

0: மாளிகை வாசலில் குழந்தைகளின் வரவுக்காக காத்திருந்தார். சிறிது நேரத்தில் ஊரில் வாழும் அந்த குழந்தைகள் அனைவரும் வேலைக்காரனை சூழ்ந்து கொண்டு பெரிய ரொட்டியை எடுப்பதில் குழந்தைகள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொண்டனர். ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்து சென்றது போக மிஞ்சி இருந்த ஒரு சிறிய துண்டை எடுத்தாள். அங்கிருந்து அவள் மகிழ்ச்சியோடு சென்றாள். இப்படியே 4 நாட்கள் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் பெரியவர். 5ஆம் நாளும் அப்படியே நிகழ்ந்தது. எஞ்சி இருந்த சிறிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி மகிழ்ச்சியோடு. தன் வீட்டிற்கு வந்த அந்த சிறுமி அந்த ரொட்டியை தன் தாய்க்கு கொடுத்தாள். ரொட்டியை பீத்தாள் தாய். அதிலிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு சிறுமி பெரியவரின் வீட்டிற்கு ஓடி வந்தாள். ஐயா, இது உங்கள் தங்க காசு, ரொட்டிக்குள் இருந்தது பெற்றுக் கொள்ளுங்கள் என்றாள் அந்த சிறுமி. சிறுமியே, உன் பொறுமைக்கும் நட்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லென்று சொன்னார் பெரியவர். துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை அப்படியே தன் தாயிடம் சொல்லி குதூகலித்தாள்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS Realty Team, Professional Agents, CK Sindhuran மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK Sindhuran 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ரவிபாலா.
0: இனிய வணக்கம், இனிய காலை வணக்கம் ரவிபாலா. எப்படி இருக்கீங்க?
1: நான் ஜோதி, நன்றி, நலமா இருக்கிறேன். எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது, அதன் பிறகு தேடி வருகிறேன்.
0: நிச்சயமாக நீங்கள் அதுல இருந்து கண்டிப்பா நலமடைவீர்கள், நலமடைந்திருக்கிறீர்கள். ஆமாம், எல்லோருடைய பிரார்த்தனைகளும் உங்களுக்காக இருக்கும் ரவிபாலா.
1: நன்றி.
0: கண்டிப்பா நீங்க ஓதுகின்ற அந்த தமிழும், நீங்க அதுக்காக செய்கின்ற அந்த எப்படி சொல்றது, திருக்குறளா இருக்கட்டும், இதர விடயங்கள், மொழி சார்ந்த எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து சொல்கின்ற அந்த ஒவ்வொரு சமூகத்துக்காக நீங்க செய்யறது அது ஒரு பெரிய தொண்டு, அதுவே உங்களை காப்பாற்றும். நிச்சயமாக சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு சைவம் படத்துல இருந்து சுகுமார் நட்பான ஒரு அழக விவரிச்சிருக்க, எல்லாத்திலையும் அழக பாக சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டு நான் கேட்கிறேன், அழகே அழகே அந்த பாட்டை கேட்கிறேன்.
0: ஆமாம், நல்ல ஒரு பாடல், மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம் ஜோதி. நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: வரலாற்றில் இன்றைய நாள் June 14, 1746 கலிபோர்னியாவின் சொனோமா என்ற இடத்தில் குடியேறிய ஆங்கிலேயர்கள் மெக்சிகோ மீது போரை ஆரம்பித்து கலிபோர்னியாவை குடியரசாக அறிவித்தனர். 1872 கனடாவில் தொழிற்சங்கங்கள் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டன. 1900 ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. 1940 இரண்டாம் உலகப் போரில் பாரிஸை ஜெர்மனி கைப்பற்றியது. 1940 போலந்தின் 728 போர் கைதிகள் நாசிகளின் அவுஸ்விட்ஸ் வதை முகாமின் முதலாவது சிறை கைதிகளாக சேர்க்கப்பட்டனர். 1958 உலக புகழ் பெற்ற இந்திய விஞ்ஞானி சி.வி. ராமனுக்கு லெனின் விருது வழங்கப்பட்டது. 1962 ஐரோப்பிய வானாராய்ச்சி மையம் பாரிஸில் அமைக்கப்பட்டது. 1967 சீனா தனது முதலாவது ஐதரசன் குண்டை சோதித்தது. வரலாற்றில் இன்றைய நாள். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775

நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நேரம் இப்பொழுது 7:55 நிமிடம். ஒலித்த அந்த பாடல் அமரன் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. ஜிவே பிரகாஷ் குமார் பாடலுக்கு இசையமைத்திருந்த யுகபாரதியின் வரிகளிலே பாடலை கேட்டீர்கள். கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா குழுவினர் பாடிய பாடல் அந்த பாடல். தொடர்ந்து வருகின்ற பாடலோடு இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. இந்த பாடலை தொடர்ந்து நவரச கவியரங்கிலே உங்களை சந்திக்கப் போகின்றோம். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தலைப்பில் நீங்கள் கவிதை வழங்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையின் கீழ் நடத்துவதற்கான சட்ட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் குறித்து பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான 25% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய 2 முக்கிய பரிந்துரைகளை தேர்தல் ஆணைக்குழு நாடாளுமன்ற விசேட செயற்குழுவிடம் முன்வைத்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டு BMD ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. நடைபெறும் உள்ள G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கக்கூடும் என பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார். மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்தும் திட்டம் குறித்து சுவிட்சர்லாந்து மக்கள் இன்று வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். இந்த முடிவு குடியேற்றம் தொடர்பான விவாதங்களை அங்கு தீவிரப்படுத்தியுள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

மீண்டும் மற்றும் ஒரு நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே, வழமை போல தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்க கவி வழங்கலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதை, என்ன ஒரு கருப்பொருளிலும் நீங்க உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை எடுத்து வரலாம். இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-644-6222. ஆமாம், இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்க இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கலாம். இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.

0: நேரம் இவ்வளவு. காலை 8:11 நவரச கவியரங்கோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் மகாபாரதி அவர்களே.
0: இனிய காலை வணக்கம்
1: ஆனந்தரம்.
0: கண்டிப்பாக
1: வருகின்றேன் என்று நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக
1: அன்போடு
0: வரவேற்கின்றோம்.
1: திருச்சி தம்பலம் கடமையின் கடவுளே அண்ணா, என் கடமதனை ஆற்றும் சக்தியையும் வல்லமையும் எனக்கு தந்தருள்வாள். ராம ராம ராம என்று நாளும் நாளும் சொல்ல சொல்ல வாழ்வும் வளம் பெறுமே. கண்ணா கண்ணா கண்ணா என்று நாளும் நாளும் சொல்ல சொல்ல கலியுகத்திலும் கடமை மிகுத்து வாழ்வும் உயர்ந்து வருமே. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அழைத்த குரலுக்கு கோவிந்த நோடி வந்து துன்பங்கள் நீக்கி இன்பங்கள் தந்திடுவானே. நாராயண நாராயண நாராயண என்று நாளும் நாளும் சொல்ல சொல்ல நன்மைகள் காட்டி நயம் பல தந்திடுவாரே. ஓம் லட்சுமி நரசிங்கா என்று அழைத்த குரலுக்கு லட்சுமி நரசிம்மன் வந்த வழி அல்லல்கள் போக்கி அருள் வழி காட்டி ஒளி வழி காட்டிடுவாரே. உச்சிப்பிள்ளையாரே அம்மையே அப்பா உப்பிலாமணியே முருகப்பெருமானே சிவலிங்கமே என் செய்வ குடும்பமே குடும்ப தெய்வங்களே எல்லாம் இனிதே நடந்திடவும் அருள் புரிவீர்கள். எண்ணுவதெல்லாம் நல்லதாக நீ அவ்வண்ணங்கள் யாவும் தெரியதாக நடந்தேறவும் அருள் புரிவீர்களாக. வைரவா காளியம்மாதாயே எங்கள் குலதெய்வங்களே எங்கள் குலம் காத்தருள்வீர்கள். நன்றி வணக்கம். இதை நான் ஒவ்வொரு நாளும் முத்திரியால் எழும்பேக்க மனதுக்குள்ளே பாராயணம் செய்து கொண்டுதான் எழும்பிருந்தாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆற்றுகின்ற ஆன்ம சேவை உங்கள் எல்லோரையும் காப்பாற்ற நலமோடு இருங்க ஆனந்தராஜா அவர்களே. சொல்லுங்க என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க இன்றைக்கு?
1: கவி என்று இதுதான் கவி,
0: அது மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன்.
1: இது மட்டும்தான். நான் இது காலமா தான்
0: எழுதினேன்.
1: நடிகர் நான் பாராயணம் செய்கிறது
0: தான்.
1: கண்ணனுக்காகவும் மற்றது அம்மா அப்பா முருகனுக்கு சிவலிங்கத்துக்காகவும் எழுதினர் என்று வச்சுக்கொள்ளுங்கள்.
0: நிச்சயமாக சிறப்பு சிறப்பாக வந்து ஆரம்பித்திருக்கிறீங்க. ஆன்மீகமாகவே இருக்க போனது. மிக்க மிக்க நன்றி ஆனந்தராஜா.
1: நன்றி நன்றி
0: உங்களுக்கு.
1: வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மகிழ்ந்திருங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
0: ஆமாம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம்.
2: கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரோ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆன்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது காலை 8:16 நவரச கவியரங்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம். படித்ததில் பிடித்த கவிதை இருந்தா கூட நீங்க நிகழ்ச்சிக்கு எடுத்து வரலாம். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
7: வணக்கம் ஜோதி, ரவிபாலா.
0: இன்னைய காலை வணக்கம், மறுபடியும் வந்திருக்கிறீங்க ரவிபாலா, வரவேற்கின்றேன், சொல்லுங்க.
7: நன்றி ஜோதி, நன்றி. இவ்வளவு இந்த ஆன்மீகமாய் பாராயணம் செய்த அனந்தராய் அவர்களுக்கு நன்றிகள். ஆரம்பித்து வைத்தார்.
0: ஆமா ஆமா, சிறப்பாக ஆரம்பித்து வைத்தார். ஆமாம், சொல்லுங்க.
7: என்னுடைய கவிதை ஜோதி, இறைவில் புதுமை சொன்ன பாரதி ராஜா, இதுதான் இந்த தலைப்பு.
0: பாரதி ராஜா அவரும்
7: எழுதியிருக்கிறீங்க. ஆமாம், அவர் கலைஞன், புதுமைகள் செய்தவர், கதையில் புதுமை, திரையில் புதுமை செய்தவரை நாங்கள் ஒரு கலைஞர், நானும் ஒரு கவிஞர் இந்த வகையில் அவரை பாராட்டி அவருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கொண்டதில் நானும் உபயோகி கொள்றேன் ஜோதி. அதுக்காகவே அவருக்காக இந்த கவிதை
0: எழுதினேன். கேட்போம், சொல்லுங்க.
7: என்னுடைய கவிதை திரையில் புதுமை சொன்ன பாரதி ராஜா. பெண்ணுக்கு கிளைகள் பறந்து கிடக்குது பார்மீகை, உடலும் உள்ளமும் உபகை கொள்ளும் கிளைகளினால், கூத்துக்கள் உருமாறு உறவுறுந்த நாடகமாய், மாற்றங்களின் சுழற்சியில் ஒளியின் ஊடறுப்பில் உலகம் முழுவதும் வண்ணம் கொண்ட திரையில் அகலி விரிந்த விழிகளால் நிறைவு கொண்ட இதயங்கள், சினம் மாறும் விதவிதமாய் கதைக்களங்கள், சினம் மாறும் விதம் விதமாய் கதைக்களங்கள், இதயம் தொட்ட கதை நாடி ரசிகர் கூட்டம், கூடிய ரசிகர்களால் கொட்டின கோடியில் பணம், படம் கொட்டும் மலையில் குப்பைகளும் விதந்தன, மண்வாசனை கொண்டு மனம் தந்தான் சின்னச்சாமி என்றொருவன், தமிழை நேசித்தான் என் இனிய தமிழ் மக்களே என்று விழித்தான், மண்வாசனை கொண்டு மனம் தந்தான் சின்னச்சாமி என்றொருவன், தமிழை நேசித்தான் என் இனிய தமிழ் மக்களே என்று விழித்தான், மண்ணின் மைந்தன் இயற்கையை வெறுப்பானா, மொட்டவிழும் தாமரையும் இருள் விளக்கி முகம் காட்டும் சூரியனும் பச்சை பட்டுடுத்த நெட்டனது வயல்வெளியும் கரை சுட்டு ஓடி வந்து தொட்டி செல்லும் நீலக்கடலில் நுரை ததும்பும் கொஞ்சி மகளும் கடல் அலை, மறைந்து நின்று குவர்ந்து குரலெடுத்து கவி சொல்லும் குயிலும், பட்டு வண்ண சிறகெடுத்து தேன் மொய்க்கும் வண்ணப்பூச்சிகளும், தவழ்ந்து வரும் தென்னதை மென்ன தலையாட்டும் மறை கிளைகளும், அமாவாசை கும்மிருட்டும் பௌர்ணமியின் பட்டொழியும், வேர்பிடிக்கும் உழவனும் நெல் நாற்று நடும் காட்சியும், சிக்குப்புக்குறையிலும் குச்சு குச்சு மாட்டு வண்டியும், வெண்ணை காணா பறட்டையும் கோழித்திரியும் சப்பானியும், பட்டை போடும் அம்பியும் மீன் சுவைக்கும் நெய்தலும், காதல் கொண்ட கதைகள் நெஞ்சை தாளாட்டும் அலைகளாய், இச்சைவரை காதல் கொண்ட கதைகள் நெஞ்சை தாளாட்டும் அலைகளாய், திரையில் காட்டினான் இவ்வியம் பாரதி ராஜா புதுமை செய்தான், இவையெல்லாம் திரையில் காட்டினான் இவ்வியம் பாரதி ராஜா புதுமை செய்தான், தன் புலத்தில் இன்று முழங்கினால் தமிழ் இனத்துக்காய், தன் புலத்தில் நின்று முழங்கினான் தமிழ் இனத்துக்காய், உள்ளத்தில் என் சொந்தம் சிந்தும் குருதி கண்டு நாடி வந்த விருதையே துச்சம் என்றான், உள்ளத்தில் என் சொந்தம் சிந்தும் குருதி கண்டு நாடி வந்த விருதையே துச்சம் என்றான், இலக்கியம் சொல்லும் புறநானூற்று வீரங்களை விஞ்சி, இலக்கியம் சொல்லும் புறநானூற்று வீரங்களை விஞ்சி, உள்ளத்தின் எழுச்சியும் வீரமும் கண் முன்னே தரிசனம் என்றான், உள்ளத்தின் எழுச்சியும் வீரமும் கண் முன்னே தரிசனம் என்றான், கிராமத்து காதலையும் கருவருக்கும் வேண்டா நடைமுறைகளையும் பெருந்துறையில் பிரித்து உரித்து கதை சொன்ன முதல் மரியாதைக்குரியவன் அவரது பாரதி ராஜா, திரை வரலாற்று பதிவேட்டில் இவன் பெயர் என்றும் கண் சுமிட்டும், திரை வரலாற்று பதிவேட்டில் இவன் பெயர் என்றும் கண் சுமிட்டும், எண்ணற்ற விருதுகளின் சொந்தக்காரன், எண்ணற்ற விருதுகளின் சொந்தக்காரன், இன்னும் ஏதோ வரைய மனம் கொண்ட இயக்குனர், இன்னும் ஏதேதோ வரைய மனம் கொண்ட இயக்குனர், இயக்கம் இல்லாமல் போனதே குற்றுவன் கூட அழைத்ததே, இயக்கம் கொண்ட பாரதி ராஜா மறைவு கண்டு கூடிய நெஞ்சங்கள் விழிகொட்டி நிற்கிறதே, அவன் மறைவு கண்டு கூடிய நெஞ்சங்கள் விழிகொட்டு நினைவே, நெஞ்சை தொட்ட கதை சொன்னவனே அமைதிகொள் சாந்திகொள், நெஞ்சை தொட கதை சொன்னவனே அமைதிகொள் சாந்திகொள். நன்றி ஜோதி.
0: சிறப்பாக தமிழ் திரைப்படங்களில் முதன்மையாக பணியாற்றிய இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் திரைக்கதை ஆசிரியர் நடிகர் என்ற பன்முக ஆளுமை பாரதி ராஜா அவர்களை பற்றி சிறப்பான ஒரு கவி வழங்கியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அவர் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் பற்றிய அவருடைய பேச்சுகள் செயல்பாடுகள், அதே நேரம் மேதகு அவர்களை பற்றி அருமையான அவருடைய வார்த்தைகள், ஆமாம் ஆமாம்
7: எல்லாமே நாங்கள் எல்லாம் இலக்கியங்கள்ல
0: பார்த்தது நேரையை கண்டிருக்கின்றோம் தலைவர்.
7: துணிந்து அந்த மண்ணில இருந்து புழங்கினவர் பாரதிராஜா.
0: நிச்சயமாக
7: மறக்கவில்லாது.
0: மிக்க நன்றி.
7: அப்படி துணிவுடன் எங்களுக்காக எங்க இனத்துக்காக குரல் கொடுத்ததால அவரையும் நாம நினைவுறது ஒரு சிறப்பு ஜோடி.
0: கண்டிப்பா எல்லாரும் அந்த மாதிரி குரல் கொடுப்பது இல்லை. இந்த மாதிரி எங்களுடைய இள வரலாற்றையும் மேதக அவர்களையும் மேன்மைப்படுத்தியவர்களாக இருக்கின்றார்கள். மிக்க நன்றி ரவி பாலா. மிக அற்புதமான ஒரு நினைவு கவி வழங்கி இருக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும்
7: வணக்கம்.
0: வணக்கம். இப்பொழுது பாரதி ராஜா அவர்களுடைய குரலிலே இந்த ஒலிப்பதிவை கேட்போம்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: வீர தமிழ் மரபனை பற்றி நான் எழுத்துகளில் படித்திருக்கிறேன். தவிர நேரடியாக நான் பார்த்து அறியேன். ஆனால் இந்த உலகில் அகநானூறு புறநானூற்றுக்கு அப்புறம் உலகிலே ஒரு தமிழன் வீறு கொண்டு எழுந்து இந்த இனம் உலகம் அத்தனைக்கும் இனம் காட்டினால் அவன் ஒரே ஒருவன் தான். அந்த ஈழ மண்ணில் இன்னும் போராளியாக இருக்கின்ற பிரபாகர் உருவன் ஒழுக்கத்தை விதைத்திருக்கிறான். அந்த பூமியிலே உங்களுக்கு தெரியாது, கிளிநொச்சியில் ஒழுக்கத்தை விதைத்திருக்கிறான். நிர்வாகத்தில் ஒழுக்கம், அங்கே எவனையும் குடிகாரன் பார்க்கவில்லை. ஒரு மதுக்கடை இருக்க, நீங்கள் கொஞ்சம் நெஞ்சமா கொண்டிருக்கு. கிட்டுவை பழி வேணுங்க, பாலசிங்கத்தை தூக்கிட்டீங்க. எங்கள் அற்புதமான தமிழ் செல்வம் போயிட்டான். மிகப்பெரிய ஆயுதங்களடா, ஆனால் போன பாலசிங்கம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் இதயங்களுக்கு விதைத்து விட்டு போயிருக்கிறான். கிட்டு விதைத்து விட்டு போயிருக்கிறான். தமிழ் செல்வன் விதைத்து விட்டு போயிருக்கிறான். உணர்வுபூர்வமாக சிந்தித்தீர்களே, ஆனால் ஒவ்வொரு தமிழனும் உணர்வுபூர்வமாக சிந்தித்தீர்களா, 1000 தமிழ் செல்வனாக வர முடியும்.
4: ஆமாம், பாரதி ராஜா அவர்களை பற்றி ரவிபாலா அற்புதமான ஒரு கவி வழங்கியிருந்தார். இப்பொழுது பாரதி ராஜா அவர்களுடைய குரலிலே மேதகு அவர்களை காண மேன்மையான வார்த்தைகளையும் தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கம் ஐயா அவர்களுக்கு பற்றி பேசிய அந்த வார்த்தைகளையும் அதே நேரம் தமிழ் செல்வன் அண்ணா அவர்களை பற்றி கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். அவற்றையெல்லாம் கேட்டோம், தெளிவாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். பாடல் ஒன்றை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம். பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒன்று.

0: ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000, 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா. 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா. 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போயிட கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண் ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடு

0: கடனுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
1: Everything okay, no problem and dinam
2: bar kalam closing that adikira nadik
3: the customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155, 416-268-0155. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன், 905-459-7042, புவனேஸ்வரி அம்மன் .ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ, முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில், Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: 4162655555.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சுயமா தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. மணித்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கத்ரினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் ஓரத்தில் இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட்டுள்ளதாக வெள்ள மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கப்படக்கூடும் என பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார். வென்சுலாவில் செயற்படும் பயங்கர குற்ற கும்பல் தலைவரான குரேரோ புளோரஸ் அமெரிக்க இராணுவத்தினின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 17 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 17 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் தற்பொழுது காணப்படுகின்றன. இன்றைய நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 11 நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474 9957.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும், ஒரு கதை சொல்லப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-44-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் HD தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான நாட்டில் ஒரு அரசர் இருப்பாராம். அந்த அரசர் வந்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்குமே ஒவ்வொரு நாளுமே உணவு சமைத்து கொடுப்பாராம். பெரிய ஒரு விருந்தே வைப்பாராம். எவ்ரி அது ஒவ்வொரு நாளுமே செய்வாராம். அப்படி செய்யும் பொழுது ஒரு நாள் பார்த்தால் அவர் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது மேலே ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை தூக்கி கொண்டு பறந்து கொண்டு போயிட்டு தான். அந்த நேரம் பார்த்தா அந்த பாம்பினுடைய விஷம் வந்து அந்த அவர் சமைத்து கொண்டிருந்த பாயாசத்தின் மேல் கொட்டி விட்டுதான். ஆனால் அதை யாருமே கண்டுகொள்ளவே இல்லையா. அதை எல்லாருமே சாப்பிட்டு விட்டார்களாம். சாப்பிட்ட ஒரு 100 மேற்பட்டவர் இறந்தும் விட்டார்களாம். இதை பார்த்து அந்த அரசர் வந்து மிகவும் மன வேதனை அடைந்தாராம். ஆனால் அந்த அரசர் சமைப்பதையோ நிறுத்தவே இல்லையா. இதை பார்த்து வந்து சித்திரபுத்தர் வந்து யமதர்மரிடம் கேட்டாராம், இதில் யாருக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கலாம் என்று. அரசருக்கு கொடுக்கலாமா, இல்லது அந்த பாம்புக்கு கொடுக்கலாமா, இல்லது அந்த கழகுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டாராம். அதற்கு யமதர்மராஜா என்ன பதில் கூறியிருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 9 வரை பாடல் மட்டும் கேட்டு, இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் பாடல் மட்டும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4-6-2-2-2.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அழகிய மாலை பொழுதிலே சிய மட்டமலேசியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
3: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதிலும்
1: வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் இது
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை நாங்கள் சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம்.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: இசையமைப்பில்
4: தாமரையினுடைய வரிகளில் ஹரிஷ் மற்றும் பென்னி டயால் ஸ்ருதிகாசனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 6:16.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், கண்ணு பேசுறேன், இருக்கீங்களா?
1: நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க கண்ணு?
3: நாங்களும் இருக்கிறோம்.
1: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
3: இப்பொழுது கூலா இருக்கு.
1: கூலா இருக்குது, நல்லது. சொல்லுங்களே, என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் வண்ண வண்ண பூக்கள் என்று கண்ணம்மா காதல் என்னும் கவிதை என்ற பாட்டு.
1: கண்ணம்மா காதல் என்னும் கவிதை, ஆமாம், இளையராஜாவும் ஜானகியும் பாடிய பாடல்.
3: ஆமாம், நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைக்கும் இந்த நேரம் 6:23 நிமிடம்.

0: Asian textiles in Marbaram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் நீதன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் நீதன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன் நீதம்மான். ஒரு காலநிலை
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீதனோட கதைக்கிறேன். அப்படியா?
2: என்ன
1: பாடல் தெரியும்
2: எனக்கு? இந்த பாரத ராஜாண்டு ஞாபகத்துக்காண்டி இந்த கருத்தம்மா படத்துல இருந்து சொர்ணலதா படிச்ச
1: பாடலும் கேட்டு மகளுங்கள் நன்றி. தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து கால் பண்ணுங்க.
2: நன்றி.
1: இந்த பாடல் ரகுமானுடைய சிம்பிள், வைரமுத்துவனுடைய வரிகளில், சுவர்ணலதாவினுடைய குரலில். உடைக்கும் நேரம் 6:29 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: சிஎம்ஐ தமிழ் சிஎம் தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: நீ அம்மாளை வணக்கம் குயின் சார், நான் எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் குயின் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல மாமாச்சாரோ.
0: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எஃப்எம்ல உங்களோட குரல் கேட்டது.
0: நன்றி நன்றி.
3: பாட்டு வந்து நட்புக்காக படத்துல கருதா கருதா என் காதலை சொல்லிவிடு.
0: என் காதலை சொல்லிவிடு. ஆமா, நான் ஒரு கதையும் சொன்னேன், கேட்டீங்களா?
3: கேட்டேனா,
0: சொல்லுங்க.
3: என்னென்றால் கூரை போடாம சமத்தியா
0: கூரை போடாம சமத்தியா படியாத்தான் நஞ்சு, அந்த பாம்பினுடைய

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: பாடலுக்கு முந்தையும் கூட குரல் நல்லா இருந்தது. வானலையில
1: நன்றி.
2: அங்க இருந்து பேசும்போது நல்லா இருக்கு.
1: நன்றி. அப்ப இங்க இருந்து பேசும்போது கூடாம இருக்கா?
2: இதை விட அது நல்ல
1: நல்லது. நன்றி நன்றி. சொல்லுங்க.
2: எனக்கு பாடல் வந்து என்ன அசமிச்சான் படத்துல இருந்து ராசிதான் கை ராசிதான் உன்முகமே ராசிதான்
1: ராசிதான்.
2: ஆனா நான் கேள்வி கேட்க இல்லையே செல்லக்குமார் பின்னால நின்றால் கேள்வியை சொல்லுங்க, இல்லை என்றால் நான் அடுத்த மனசு கேள்வியை கேட்டுட்டு வந்து
1: சொல்கின்றேன். என்னவென்றால், ஒரு நாட்டில் ஒரு அரசர் வந்து தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே உணவு சமைத்து போடுவாராம். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து ஒரு நாள் ஒரு ஒரு ஒரு கழுகு வந்து கருடன் வந்து ஒரு அதாவது ஒரு பாம்பை வந்து கவி கொண்டு போவோமா, அந்த நேரம் வந்து அந்த பாம்பினுடைய விஷம் வந்து இந்த சமைத்து கொண்டிருந்த பாயாசத்தின் மேல் கொட்டி விட்டதா. அதை யாருமே கண்டுகொள்ளவே இல்லையா. ஆனால் அந்த பாயாசத்தை சாப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல் இறந்து விட்டார்களாம். அதை சாப்பிட்டு அதை பார்த்து அந்த அரசர் வந்து மிகவும் மனம் வருந்தினாராம். ஆனால் அந்த அரசர் வந்து அந்த உணவு அளிப்பதை அந்த அன்னதானம் கொடுப்பதை நிறுத்தவே இல்லையா. இதை பார்த்து வந்து கருட பகவான் என்ன செய்தார் என்றால் யம தர்மராஜாட்ட கேட்டாராம், இதில் யாருக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கலாம் என்று. இந்த அரசருக்கு கொடுக்கலாமா, அல்லது அந்த கழுகுக்கு கொடுக்கலாமா, அல்லது அந்த பாம்பிற்கு கொடுக்கலாமா? அதற்கு அந்த யம தர்மராஜா என்ன பதில் சொல்லியிருப்பார்?
2: யம தர்மராஜா சொல்லியிருப்பார், யாருக்கும் கொடுக்கலாம் என்று அவர்களுடைய விதி அப்படி போகணும் என்று பலன். உன்னுடைய தொழில் நீ பாம்பை கொண்டு போறது, பாம்பினுடைய தொழில் விஷத்தை கக்குவது. மன்னரோ அவர் தன்னுடைய ஆதரவை ஆதரவு கரத்தை நீட்டித்தால் அந்த பாயசம் காய்ச்சுறார். ஆனால் பிழை உண்மையாக தண்டனை கொடுப்பதாக இருந்தால் மன்னரை கொடுக்க வேண்டும். வெட்டு வழியில் வைத்து செய்தது.
1: வெட்ட வழியில் வைத்து செய்தபடியால் அரசருக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா?
2: ஏனென்றால் அதை ஒரு கூரைக்கு கீழே வைத்து இருந்ததா இப்படி ஒரு நிலம வந்திருக்கா?
1: வந்திருக்காது.
2: அது உண்மையில யாருடைய புத்தகம் இல்லை. பாம்பு கருடன் கருடனுக்கு தெரியாது என்ன நடக்குது இங்க. அது பாம்பத்தையும் தன் பாம்பத்தையும் கொண்டு போகுது. போய்க்குள்ள பாம்பு பாம்புல இருந்த விஷம் அதுக்குள்ள கொட்டுப்பட்டதுக்கு பாம்பு என்ன செய்யும்? பாம்பு சாக போற இடத்துல விஷத்தை கக்கி இருக்கும். இதுல யாருல குற்றம் சொல்லிடலாம்.
1: அப்ப யாருக்குமே தண்டனை கிடைக்காதா?
2: யாருக்குமே. ஏனென்றா அந்த 100 பேர் இறந்தது வந்து எல்லோருக்கும் அந்த விதி அன்போடு முடியுது. யம தர்மராஜா சொல்லி இருப்பாரு, அவர்களுடைய விதி அன்போடு முடியுது.
1: முடியுது.
2: ஆனால் நான் யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியவில்லை. ஆனா இதை பார்த்து அரசர் இனிமேல் திருந்தி அது ஒரு 4 சுவத்துக்குள்ளே அல்லது ஒரு கூடாரத்துக்குள்ள வைத்து அந்த பாயசத்தை காய்ச்சவன் முதல்ல அப்படி செய்யிருக்கணும் செய்யலையே. ஆனா ஒண்ணும் செய்யல.
1: நல்ல பதில் தான், வித்தியாசமான பதில். பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், இந்த பாடல் SPB மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கு வந்த நேரம் 6:48.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பேட்டி, நான் நம்பியிருக்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: அந்த மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்றோம். இப்ப இந்த மழையும் வெயிலும் சேர்த்து,
1: மழையும் வெயிலும் சேர்த்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க.
2: ஓமாமாமாம்,
1: நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல்?
2: பாடல் வந்து பூவும் காட்டும் சேரும்போது.
1: பூவும் காட்டும் சேரும்போது, ஆமாம். இது வந்து என்ன திரைப்படம் சொன்னால், குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல்.
2: நன்றி அம்மா, நன்றி.
1: இந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல். ஒழிக்க வேண்டிய நேரம் 6:54.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எவ்வளவு அப்படியே இருக்கிறியா?
0: நல்லா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நல்லதும் உற்சாகம், மலையை ரசித்து கொண்டிருக்கிறோம்.
0: மலையை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள், சொல்லுங்க என்ன பாடல்?
1: எனக்கு கண்ணன் பெருமான் படத்திலிருந்து சீரக சம்பா இலக்கத்தை மாமா சோறு சமைச்சு வச்சு வச்சு
0: சமைக்க போறீங்க?
1: கோழிக்கறியும் காய்ச்சி வச்சு வச்சு
0: காய்ச்சி வச்சுக்குவீங்க. சூப்பர். நாங்கள் ஒரு கதையும் சொன்னாங்க, கேட்டீங்களா?
1: அது முதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். சிஎம்ஆர் இதுல வந்து அட்டுக்கு நின்றீங்க. வாங்க வாங்க வாங்க ஒன்று ஒன்று அவர் வந்துதான். நீங்கள் கொஞ்ச நேரம் தர எல்லாம் ஒன்று ஒன்னா ஒன்று போய்.
0: ஆனா நீங்க வரவே, வாங்க வாங்க ஒன்று நீங்க வரையிலே.
1: நாங்கள் எல்லாம் புகண்டி வச்சுட்டோம். அப்ப இனி என்னதுக்கு எங்களுக்கு? நீ பாப்பா பாண்டாக வர்றோம்,
0: வேண்டிக்கு வருவோம். நல்லது,
1: கொஞ்சம் தூரம் எங்களுக்கு, அங்க வரணும். இல்லை இங்கே மறு பிராஞ்ச் ஒன்றை போட சொல்லுங்க.
0: ஆமாம், நாங்கள் போட சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வாங்குவோங்க.
1: ஆமாம்
0: ஆமாம், நாங்கள் ஒரு கதை சொன்னோம், கேட்டீங்களா?
1: அதில் கதை ஒரு டவுட்டாக இருக்குது, திருப்பி இருக்கா சொல்லுங்க. வாங்கும்
0: திருப்பி நாங்கள் அடுத்த மனத்தியாக சொல்கிறோம். நீங்கள் உங்களோட பாடலை கேட்டு மகளுங்கள்.
1: நாங்கள் சொல்கிறேன் பதில
0: சொல்லுங்க.
1: இந்த அரசன் வந்து பாயாசம் காய்ச்சக்குள்ள அந்த மூடி கொடுக்க இல்லையே, என்ன பாத்துறது மூடி இருந்தாங்க, வீடுகள்ல இருந்தது சமைக்கக்குள்ள மேல இருந்து வரும் என்ன கூரையில அந்த இதுகள்ல வளையல்ல நின்றுட்டு பள்ளி இருக்கு விழுந்துடுறது. என்ன விழுந்தா அது நஞ்சு தன்மை உள்ளது. என்ன சாப்பிட்டால் ஆகல் தேவை சாக வேண்டி வரும். என்ன எங்கே சாக வேண்டிய நிலைமையும் வரலாம். அப்ப இவர் வந்து பாயாசம் காய்ச்சற லேபர்ட குடுத்துருக்கணும் ஒரு மூடி ஒன்று கவ பண்ணி காய்ச்சி சொல்லி. அப்படி என்றிருந்தால் கருடன் வந்து பாம்பா கொண்டு போய் அதுக்கு மேலையும் போட்டிருக்கான், விழுந்தாலும் அதுக்கு மேலதான் விழும். என்ன பாத்திரத்துக்கு மேல இவர் வந்து ஓப்பனா இருந்த மட்டும் இல்ல, குடுக்கையில காஜினார் வந்து மூட இல்ல. அப்ப மூடி காஜி இருந்தா ஒரு பிரச்சனையும் வந்துருக்கு.
0: மூடி இல்லாதபடி இப்ப அரசருக்கு தான் தண்டனையா?
1: அரசருக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஏன் மூடு அவருக்கு மூடி மூடிதான் குடுக்க இல்லையன்னு சொல்லி
0: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: இந்த பாடல் எஸ்பிபி மற்றும் ஜானகியினுடைய குரலில்.

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. செம்மணி சிந்துபாத்து மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் முன்னிலையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள் குடியேற்ற கோரி நாளைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை மக்கள் முன்னெடுக்க உள்ளனர். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்தில் இருந்து கனடா அரசு பின்வாங்காது என கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளை கொண்ட G7 அமைப்பின் அரசு தலைவர்கள் உச்சி மாநாடு நாளை பிரான்சில் ஆரம்பமாக உள்ளது. 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கத்திரினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் ஓரத்தில் இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட்டுள்ளதாக வெள்ள மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கக்கூடும் என பிரதமர் மாக்கானி கூறியுள்ளார். வென்சுவேலாவில் செயற்படும் பயங்கர குற்ற கும்பல் தலைவரான குரேரோ ஃப்ளோரஸ் அமெரிக்க இராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 15 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்று காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 9 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 11 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 °C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 °C காணப்படுகின்றது. வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களிடம் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6642-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருப்பாராம். அந்த அரசர் வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளுமே அவருக்கு அன்னதானம் போடுவாராம். அப்படி அன்னதானம் போடும் பொழுது ஒரு நாள் கருட பகவான் வந்து ஒரு பாம்பை வந்து கொண்டு பறந்துதான். அந்த நேரம் அந்த பாம்பினுடைய விஷம் வந்து இவர்கள் சமைத்து கொண்டிருந்த பாயாசத்தின் மேல் கொட்டி விட்டதாம். ஆனால் இது யாருமே கண்டுகொள்ளவே இல்லையா. அதை சாப்பிட்ட 100 மேற்பட்டோர் அந்த இடத்துல இறந்து விட்டார்களாம். இதை பார்த்து அந்த அரசர் வந்து மிகவும் மனம் பருந்தினாராம். அதை பார்த்து வந்து சித்திரபுத்தர் வந்து யம தர்மராஜாட்ட கேட்டதாம், இதில் யாருக்கு நாங்கள் தண்டனை கொடுப்பது என்று. இந்த அரசருக்கு கொடுக்க வேண்டுமா, அல்லது அந்த கருட பகவானுக்கு கொடுக்க வேண்டுமா, அல்லது வந்து அந்த பாம்பிற்கு கொடுக்க வேண்டுமா என்று. இதுதான் கேள்வி. இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு படித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 416-6642-2

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, நான் காந்தி இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கின்றேன்.
0: எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை? மழையா நல்ல?
1: நல்ல வெயில் அடிக்கு. வெளியில போக முடியல. 8 மணி மட்டும், 8-9 மணி மட்டும் வெயில் நிக்கு.
0: வெயிலா இருக்கிறது. சலங்களை என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து தென்றல் எண்ணத்தோடு படத்துல இருந்து, தென்றல் வந்து எண்ணத்தோடு,
0: தென்றல் வந்து எண்ணத்தோடு,
1: முத்தம் உண்டு சத்தம் உண்டு.
0: பாம்பு
1: மக்களை பழி வாங்கிச்சு. ஆனா கடைசிய அரசனுக்கு தான் அந்த பழி வந்து சேர்ந்தது. ஆனா எல்லாரும் வந்து அந்த சுயநலத்தொடக்கிறதான் வந்து பாம்பு தப்பிக்க விஷத்தை கக்கிச்சு. அந்த விஷத்தை அரசன் பார்க்க இல்ல. அப்ப மக்களும் பாவப்பட்டாக்கள். ஏனென்னா வந்து ஒரு அரசனை தேர்வு செய்த இல்ல, அது கண்டு மக்கள் இப்ப அனுபவிக்கின. அவ்வளவுதான்
0: அனுபவிக்கிறார்கள்.
1: நான் வந்து ரெண்டு விதமா சொல்றேன் வந்து எங்களை பக்கத்தினாலே அனுபவிக்கின.
0: பார்க்கலாம் உங்களுடைய பாடல் எல்லாருக்கும் பதில் தான். பார்க்கலாம் உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: கே ஜி ஜெயசுதாஸ் மற்றும் ஜானகியினுடைய குரலில் அளிக்கும் இந்த நேரம் 7:16.

0: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973.
1: கமல் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நல்ல சுகமா. இப்பதான் தென்றல் வந்து தொட்டுட்டு போகுது, நல்லா இருக்கு. ஆனா படம் இப்ப வழியில எங்கேயும் நல்லா காத்து அடிச்சு, அப்ப நல்லா இருக்கு.
1: மழை எல்லாம் இருக்கா?
2: ஓ, மழைதான், மழை
1: திருப்பதி
2: படத்துல இருந்து சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அந்த பாட்டு.
1: அதுக்கு என்ன செய்யலாம்? பாடல் கேட்கலாம். அப்படியா?
2: பாட கேளுங்க. பாடல் கேட்டதான் தெரியும்.
1: பாப்போம்.
2: வாழ்த்துக்கள். ஓமம்
1: கேட்டுறாங்க,
2: நடந்தது கழுகம் வந்து அதை இறைக்கித்தான் அதை பாம்பத்துக்கு கொண்டு போனது. அப்படி இருக்க மற்ற அவரும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சாப்பாடு சமைச்சு கொடுத்தது. அவங்களை பசிய போக்கணும். அதே மாதிரி இந்த பாம்பு வந்து கழுகு தூக்கி வைக்க பாம்பு இறந்து முடிஞ்சு, அப்ப அது இறந்து அது இருந்து வாயிலிருந்து விசம்பரைக்கு வந்து அதுக்கும் தெரியாது தானே. அப்படி இருந்தா அப்ப அது வந்து விதின்னு சொல்லிவிட்டு ஒருத்தருக்கும் தண்டனை கிடைக்காது. இனிமே அப்ப இறந்து எல்லாரும் அவை இருந்து விதின்னு சொல்லிட்டு அது கதை முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பதில் கொண்டு வரீங்க தெரியல, கேட்டு பார்ப்போம்.
1: கண்டிப்பாக. ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான பதில் தான் கொடுத்திருக்கிறீர்கள், பார்க்கலாம். பாடலும் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் ஹாரிஸ் ராகவேந்திரா மற்றும் சுவர்ணலதாவினுடைய குரலில். ஒலிக்கு வந்த நேரம் 7:24.
3: ஏய், என்னாச்சு?

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நான் புருஷோத்தமன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. மற்றது இந்த உங்களுடைய கடை விளம்பரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த மென்மேரம் வளர உணர்ந்து வாழ்த்துக்கள். அதே நேரம் உங்கள்டையும் முதல் தொகுப்பாணி மற்ற உலகத்தில் இருக்கிற இந்த பெண்கள் இந்த பாடகர் வேட்டை நான் ஒன்றை கற்றுக்கொண்டது, நாங்கள் ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்றால் அந்த துணிவு, அந்த துணிவை நாங்கள் கற்றுக்கொள்வோம். என்ன நாங்கள் போய் இப்படி எல்லாம் தண்ட மாட்டோம், ஒரு கூச்சங்கள் இருக்கு, அந்த அந்த அதை நாங்கள் நானா தினமும் பெண்கள்கிட்ட கற்றுக்கொள்றது அதுதான். அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மற்றது இந்த என்ன இந்த நீங்க கேட்ட வினாவுக்கு வந்து என்னுடைய பதில் வந்து, இப்ப அரசன் செய்தது வந்து உண்மையில ஒரு தர்மம், இந்த உணவு வழங்குறத இப்ப அரசனுக்கு தண்டனை வழங்க முடியாது, மற்ற கடலனுக்கும் தண்டனை வழங்க முடியாது, மூன்று பேரும் எதுவும் தற்செயலாக நடந்தது, அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது. இவர்களுக்கு தண்டனை வழங்கினா என்று சொன்னால் ஜம தர்மன் வந்து உண்மையில தர்மத்தை மீறினவராக போய், நல்லது செய்தவனுக்கு தண்டனை வழங்கினா அது குற்றம் தானே, என்ன தெரியாம செய்ததுதானே. அப்ப அவர் சொன்ன சொல்லி இருப்ப, இதை நீ இப்ப சித்திரபுத்திரன் சொல்லி இப்ப நீ இதை பொறுமையா காத்து கொண்டிரு, அரசன் கொண்டான் உணவு, இந்த அரசன் உணவு வழங்கி மக்களை கொண்டான் என்று அரசனை பற்றி தவறா கதைச்சு கொண்டிருப்பினம் தானே. அவைகளுக்கு அவைய யார் அப்படி கதைக்கணும், அவை இந்த பேரை மட்டும் எடுத்துவை அவைக்கு அந்த தண்டனையை வழங்கலாம் என்றால், ஒருதன் சரியா ஒருத்தர் நல்லதை செய்யக்குள்ளே அவனை பற்றி தவறாக விமர்சனங்கள் செய்து கொண்டு இருந்தால் அப்ப அது உண்மையில கர்மாக்கள போகும். அப்ப அதை வந்து அந்த அரசனை பற்றி புறம் பேசுறவைக்கு அந்த தண்டனையை கொடுப்போம் என்று சொல்லியிருப்பேன்.
1: அப்ப தெரியாம செய்த தப்புகளுக்கு தண்டனை கிடைக்காது?
2: இல்ல, இப்ப தெரியாம எந்த அறியாம செய்யற தப்புக்கு தண்டனை இல்லை. இப்ப நான் என்ன பொதுவா என்ன சொல்றேன், நான் அந்த பொது வழி எங்கு என்றா கூட நான் ஒரு சின்ன புலவிட்டா மன்னிப்பு கேட்டுட்டேன், அது எந்த எந்த பொது வழி என்றால என்று சொன்னால் எந்த புள்ளியை நான் உணர்ந்தனுடைய நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்லி அந்த தவறை நான் மீண்டும் செய்தால் தான் எனக்கு தண்டனை, அந்த தவறை நான் திருப்பி செய்யாமல் போனா தண்டனை. அதே போல நாங்கள் அந்த தவறை உணர்ந்து வெக்கங்களை விட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருந்தால் அதுக்கு
1: பாடிய பாடல் கேட்டு மடியும் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
2: மடி என்ற வார்த்தை வருது, தாய் மடி என்ன புரிஞ்சேன்.
1: நன்றி,
2: சந்திப்போம், நன்றி.
1: ஒழிக்கும் இந்த நேரம் 7:32 நிமிடம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி

0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரஜிசாரா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
1: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கிராண்டா இருக்கிறேன்.
0: கிராண்டா இருக்கிறீங்க? கிராண்டா. அப்ப என்ன சமைச்சீங்க?
1: கிராண்டா இன்னைக்கு சமையல் சமைச்சேன்.
0: சமையல் சமைச்சீங்க, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
1: பாடல் ஒரு கிராண்டா ஒரு பாட்டு போடுங்க. காவலன் படத்துல வந்து யாரது அந்த பாட்டு?
0: யாரது யாரது
1: அந்த பாட்டு? மரவள்ளி கிராண்டா சமைச்சது. மரவள்ளி
0: மரவள்ளி
1: விலங்கு இனத்தளி பொரியல் கிராம சமையல்.
0: கிராமத்து சமையலாக அது மலை கொட்டும். மலையில் அந்த கிராமத்து சமையல் சாப்பிடும் பொழுது அது சுவையோ சுவையாக இருக்கும்.
1: சொன்னது மாதிரி நான் யாரையும் தண்டிக்க கூடாது என்ற ஏதோ ஒரு வகையில யாரும் அதை சொல்லவில்லை. அதாவது அவர்கள் நினைத்து செய்யவில்லை. அது தற்காலிகமாக தவறுதலாக நடந்து விட்டது. இதை யாருமே தவறு செய்யவில்லை. ஆனால் அந்த விமர்சனம் பண்ணுகிறவர்கள் அதை தவறாகவே அவர்கள் மேல குற்றம் சுமத்துவதனால் அவர்களைத்தான் தண்டிக்கணும்.
0: அப்ப தெரியாமல் செய்யற குற்றங்களுக்கு நாங்க தண்டிக்க கூடாது?
1: கூடாது, கட்டாயம் கூடாது. அது இப்ப உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன ஏதாவது ஒரு விடயம் இருந்தால் அதை சோசியல் மீடியாவில போட்டு பெருசாக்கி அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருந்து போட்டு அதை பெரிய மன உளைச்சலை கொடுத்து அதையோ பெரிய தண்டனை ஆகிவிடுது.
0: அது இப்பொழுது ஒரு வளமையாகிவிட்டது.
1: வளமையாகிவிட்டது. ஆமா,
0: நல்ல பதில் தான். பார்க்கலாம். பாடல் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் கார்த்திக் மற்றும் சுசித்ராவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:47 நிமிடம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பிரகி, செவந்தி கலைக்கான எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன், நன்றி.
1: என்ன செவந்தி, கொஞ்சம் சோகமா கதைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா?
2: கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது, அவ்வளவுதான்.
1: களைப்பாக இருக்கிறது, வேலை கூடவா?
2: ஆமா
1: ஆமா. சொல்லுங்க, என்ன பாடு?
2: குப்பத்து ராஜா திரைப்படத்துல இருந்து என்னுயிரா நீ இருந்தா.
1: நீ இருந்தா, ஆமா, நல்ல பாடல். ஜீவி பிரகாஷ் பாடிய பாடல். கேட்ட மகளுங்கள் நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ஜீவியினுடைய இசையமைப்பில் அவரே பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:53.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் காசு,
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சோமா இருக்கும், வீடு சீரமா நல்ல சோமா இருக்கும்.
4: சொல்லுங்க, என்ன பாடு?
5: இந்த பாட்டு நீங்க சொன்ன பாட்டு எனக்கு பெரிதா பிடிபடுகிற ஒரு நாளும் கேட்காத பாட்டு போயிடாத கேட்க ஆசைப்படுறேன். அதை போடும்.
4: ஆமாம், நீங்க கேட்ட பாடல் வந்து நீ என்னென்ன சொன்னாலும் அந்த பாடு.
5: ஆ, போடுங்க.
4: கண்டிப்பா கேட்டு மகிழுங்கள். நன்றி.
5: நன்றி. கதையும் கேட்டுனானுமா, அது என்னதான் இருந்தாலும் அம்மா நாட்டு தலைவர் குறுப்பு சொல்லியே செய்யணும். ஆடடிச்சாலும் மாடடிச்சாலும் மாட்டுக்கு நோய் வந்தாலும் மாட்டுக்கு செய்யற குளியல் எல்லாத்துக்கும் நாட்டு தலைவர் தான் பொறுப்பு.
4: தலைவர் தான் பொறுப்பு, அப்ப அரசர் தான் பொறுப்பு.
5: அவர் எனக்கு இந்த சூழ்நிலை தர்றேன்.
4: பார்க்கலாம். நன்றி.
5: நன்றி அம்மா,
4: நன்றி. இது MSP-னுடைய இசையமைப்பில் புல்லமைப்பு, இதனுடைய வரிகளில் TMS மற்றும் சுசீலாவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:58.